0: அப்புறம் பேச்சே போத் சில்லி பில்லி சுக்குனேனும் தேவரகுரும் பவிதா பாய் தும்கா
1: துமி கன்னட சோ டாக்டர் ராஜ்குமாரா
0: அது பாரி ஒட்லி ஃபேன் கை உயிகி
2: கொண்டே
0: சங்கம் தி ஆமி சகல சங்கீதக்காரன் இஸ்ட்ரித் கட்டா
2: அவன் ராஜ்குமார் ஒட்லி ஃபேன்
0: ஒய்
2: தெரநாட் போனாரா வெக்கி ராஜ்குமார் பிக்சர் சொன்னாத்லி
0: ஹரியக
2: பிக்சர்

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நான் நீங்களும் சேஃபில் குத்தாரு ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியோ நங்களை நங்கமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரத்தி ஒருத்த மனுஷனாயோனும் அவனுடைய ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திர தெரிஞ்சோன்றது நல்ல பிசியா. நங்களை நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணுக்கு சாத்தியா வரும். நங்களோ துர்பல்யத்தெல்லாம் நங்கமே குர்த்தி செய்யோன்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியா வரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்து பிரதி ஒரு ஹந்தத்திலும் இ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்குக்கு நல்ல சககார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்குக்கு இன்னிங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒருவருக்கு தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு வந்து தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நாங்கள் நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னரோ நின்று நீனே தித்திட்டு போடு சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரும் தப்புற தேடுற முன்னலோ நாங்கள் நங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸ் அடக்காயிட்டுண்டு. பிரத்தி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் இல்லைங்க அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவனை செல்றது ஒரு நமூத்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரத்தி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனலும் பின்ன தைரியத்தில் எதிரசியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகிறோம். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குறு. ஏனி எஞ்சி நில்லு நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்பி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தனை அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பருகு ஆர்கும் சாத்தியாவுள்ள செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ பகையில் பழக்க வரையோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிசியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு. பேர ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவோம். தெரியாததுலே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சககார ஆகும். துவேஷா மத்சர செல்றது நாங்களை சமாஜத்தை பர்த்திடோகு சககரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குற. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்கள் தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்தில் முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்தில் சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு பெடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மிற தெருளே முன்னல் போகணும். சுக்க துக்க ஆசை நிராசை நல்ல பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திலும் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேஸ் பாட்டியப்பா. இ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

மதுளை பீச்சுக்கு போப்பா, பீச்சுக்கு போது கண்டை கட்டல அவளு ஸ்விம்மிங் மல்பானா போட்டு இருப்பானா இஞ்சி நகுத்திச்சு. ஆண்டா அவளு போது பாஜியல் ஆனதாண்டா நீர் பரியரே திருகுது குவேல் தான் நீர் கத்துண்டா பிஸ்லேரி நீர் தகாய் தடைக்க வரும். நம்ம தந்திரஜானோட ஜீவனோட ஏத்து தும்பு போண்டலாம். நம்ம மூல நியப்பல நம்ம குடியரவல்லி ஐக்கோஸ்கர ஆட்டி திங்களுக்கு மாத்திர ஈ திண்டி அத்து ஈ மூல எஞ்சின பிற ஆட்டி திங்களோட தின்பேரா ஆயின வார கொறாண்டலா திந்துது ஆயினாத்து ஜங்க் ஃபுட்டுன்னு கம்மி மல்புனா நிஜவாத ஆட்டி திங்கோள்த மாறி மல்ல சந்தேஷ இத்தேதானே அத்தன் மண்ட பயங்கர ஜங்க் ஃபுட்டு ஆயின பண்டது பிரயோஜனஜி ஐக்கோஸ்கர ஐநாத் ஐ கம்மி மல்த்தது ஹத்தொம்பத்தின இப்பத்தின இசுவிடு நமன காத்தனை ஓ பண்ட ரெட்டே சக்தி கொஞ்சி இம்யூனிட்டில கொஞ்சி ஹியூமானிட்டில ரெட்டு மாத்திர நமன இப்பத்து ஹத்தொம்பத்து காத்தனை அத்தந்தே பாக்கித நெக்லஸ் பூரா உள்ளாய்த்துண்டு காஞ்சிவரம் சீரியல் உள்ளாய்த்துண்டு ராமராஜ் பனியான்ல உள்ளாய்த்துண்டு செலுன்னு ஷாப்ல வந்தித்துண்டு 10 ரூபாய் மாஸ்க் மாத்திர எதிரித்துண்டு தும்பு ஏறாண்ட ஆக்ஷியம் அழுத்துண்டா ஏறா சுத்தி தெப்பு பேருந்து லெக்கா ஹத்தொம்பத்து இப்பத்தோடு ஆக்ஷியம் அழுத்துண்டா பையாடு பத்தொந்து போ பேருந்து லெக்கா தும்பு போற டாக்டர்னா கைத்தாடே போது டெஸ்ட் மல்புனாக்கா பாய ஆமல்பு மகா நாளாய் பிதாய் பாடத்துக்கா கண்ணு துக்கா பண்டுது தர்மோமீட்டர் ஒஞ்சி பாய்கு ஜொர பத்துண்டா ஸ்டெத்தோஸ்கோப் ஒஞ்சி இடைக்கு டெஸ்ட் முகிண்டு பல்ஸ் தூது மருந்து குறைந்து தெரு பல்ஸ் தூது இத்தெல்லாம் கிளவு தக்கல் பல்சு தூது குறிப்பேரு நாட்டி வைத்தியர் கிளவு தக்கல் பர்சு தூது குறிப்பேரு பர்சு கட்டித்துனா மருந்துல கட்டி பூரா ஸ்கேனிங்ல வஞ்சி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு குறின காடி வஞ்சி ஐசியூக்கு புடின பேஷண்ட் பத்தினெடுத்து பக்கத கேரண்டி தேவண்ட பண்ற வெஞ்சாந்த் அது ஓகே முரண உரையின சுவாசகோஷோட எக்காளைக்கு 7 லட்சம் ரூபாய் கர்ச்சாத்து சுவாசகோஷோட எக்காளை மருந்து மல்த்தேர் மல்த்தேர் கம்மி ஆயிச்சு கொஞ்சம் அஜி பத்து பண்டேர் நிக்கல் தாய் ஐத்து பங்க மரப்பு நீ எக்கலைக்கு இந்த கொஞ்சம் ஹிட் இந்த புடுப்பு நதிக்குண்டு புடலேண்டு ஹிட்டு புண்ட பெட்டாத்து பகலாஸ்டுக்கு விதேசக்கு எக்ஸ்ரே கடைபிடியர் எக்ஸ்ரே தூது விதேச டாக்டர் பண்டேருக்கே இந்த எக்கலை புனை சுவாசகோஷ எடுத்து எக்ஸ்ரே மிஷின் துளாய் கொஞ்சம் எக்கலண்டு ஐந்து எப்புளே அஞ்சு அது நான் மிஷின் துளாய் பூரா கந்தடிது இது காசு மல்புன பரிஸ்தில பரு தயப்பண்ட பூரா துட்டு துட்டுடே ஆத்து கம்ப்ளீட் நம்ம ஐக்கோஸ்கர நம்ம ஹெல்த் நம்ம சரி மல்த்தோ ஹத்தொம்பத்து இப்பத்தினைசு விடுதானே மல்த்தேரு கொரோனா பண்ண கெஞ்ச டெஸ்ட் மல்த்தேரு பாய்க்கு பாடின தர்மோமீட்டர் புடியேரு மூக்கு தள்ளேர சுரு மல்த்து நன மித்து ஜாகேஜி நீக்கள் நனல மஸ்து வருஷ பதுக்கேற உள்ளார் ஜோக்கல நன மித்து ஜாகேஜி நன ஓலாண்ட பொசத்து வைரஸ் பத்துது அது இல்ல எல்ல டெஸ்டிக்கு சிகுதில்ல அது ஏனிதிரு ஆஹார திந்தாத மேலே மறுதிவச பெளிக்கைய அல்லிய சாம்பிள் பேக்குந்துதால பண்டெரு இல்லடே பிவிசி பைப்புக்கு பர்த்தி கட்டொந்து வர பிறந்தது சாம்பிள் தெப்ப அவள கரெக்ட் டைசான் கோரி தின்னாக சாம்பிள் அதிக்கா ஐக்கு பண்புனி இன்ச்சித்துன ஆட்டிதா ஃபுட்டுன்னு புற வார கொறாண்டல தேத்தொந்து நம்ம கிரைண்டர் உண்டத்தா ஆ கிரைண்டர்னு புற சரிமல்த்தோன்னு பண்புனா பிரார்த்தனை தொட்டுகு ஆ வானதரசுனா பாரி திப்பானா நம்ம சாய்நாத் செட்டர் கோடேரட கேண்டேன் இந்த ஈ காரியக்கிரமத பட்டி துணக்க எங்களுக்கு கொஞ்சம் அர்த்த கண்டெல்லாம் திக்குண பங்கம் உண்டு வண்டேன் எஜ்ஜி சார் கரெக்ட் செட்டு மல்த்து இன்ச்சித்து நொஞ்சி பொருளுதா வியவஸ்தது ஆட்டி கூட்ட பண்ட ஆட்டி கூட்ட இஞ்சித்தின

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துள்ள நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தாரு ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியோ நங்களை நங்கமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன் வருவா. பிரத்தி ஒருத்த மனுஷனாயோனும் அவனுடைய ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திர தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா நங்களை நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணுக்கு சாத்தியாவரும் நங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குர்த்திசியோன்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டைத்தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்து பிரதி ஒரு ஹந்தத்திலும் இ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்குக்கு நல்ல சககார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்குக்கு இன்னைங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒருவருக்கு தண்டு மூத்துற திரிச்சிட்டு நடந்தோட்டு வந்து தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்திரோ நங்களோ நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னரோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல இன்னொருத்தரும் தப்பு தேடுறோம் முன்னலோ நாங்கள் நங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸ் அடக்காயிட்டுண்டு. பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் இல்லைங்க அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு இ ஜீவனை செல்றது ஒரு நமூந்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரத்தி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனலும் பின்ன தைரியத்தில் எதிர்சியப்பா நாங்களோ ஆத்மபல விருத்தி ஆகிறோம். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குறு. ஏனி எஞ்சி நில்லு நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்வி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தனை அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவுள்ள செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ வகையில் பழக்க வரையோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகண்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு. பேர ஆள்டோ எதிரில் நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவோம். தெரியாததுலே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சககார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்களை சமாஜத்தை பர்த்திடகு சககரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குற. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்கள் தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்தில் முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்தில் சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு விடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மிற தெருளே முன்னல் போகணும். சுக்க துக்க ஆசை நிராசை நல்ல பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திலும் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேர்ஸ் பாட்டியப்பா இ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

ஆத்திரத்தில் வன் பேர் கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பற்றி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளார் ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குதை பற்றி.